ஹலோ, குட் ஒழுக்குமாரா, குட் மார்னிங் ஒழுக்குமாரா டேமி. இத்தனை கேன்டுகள் இந்த நெக்ஸ்ட் ஹவர் டுவெல் ஓ கிளாக் சலமன் ரபு ஷோ ஹேஷ் ஃப்ளோர் ஆர் அவுத் ஹலோ.